குறின பிஷாத்தின் மீலி மகித்தன குறின விஷாத்தின் மீலி மல்லித்தன நஷ்கோ.